Voilà, merci Maynard encore. Voilà, tu viens de dire que c'est le temps au demi statue de Maria Bambina. Là, c'est le temps. Il s'est mis à l'erja fostra. Au bambina, erja fostra. J'y préfère la tuelle شرت فينا تاما وينا باش تربطنا ديميك او بامبينا ارجا فوستنا جيب الباشي للجزيرة تخلقات الجليت والفردة وجنسنا يخلو جرحة كبيرة مش انت كنت لقبستالينا كونترا القوة الحزين مش انت كنت لتخلطالينا سبيش هرجنا ربهين ibqa' magħna o bambina għaliex badna t-triq ta' dnewwa ħudna lura għan Ġesu ibnek nerġgħu niedma lejn is-sewwa ifrex fuqna m'għand kaħlani int fis-sema u qalbek fl-art minn dal-poplu bħal reġina biex is-saltan fuqtna ntħart erġa' fostna o bambina ġib il-ferħ ta' twelid tiegħek Dewa lilna s-slimu tama f'qalbna żomna dejjem miegħek. Ikanta l-kor voċi Angelike.